இருபதுவ தேதி காலரு பின் ஒகட்டி ஜாரி கனவடலேது, காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ரதர்சனம் கூட செல்லனு ஹம்பின் க்ஷேத்ர

தெளிவினை சர்வமுனுகாந்து திரஷ்டமேனு நிகுலனாகண்டே அந்யமேதியுன்.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம்